0: 我们现在的地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是 dunya yago yo saya yago yo khoya yago yo wa de cha jen di ge zombi yin na ni sa de di ji yin da su su chor thu do wan di ga ta ja da o ji zo di pe je di nga da man ro ya ru du du khre sa na o shu ni na cha sha be na cha jen ne ge o sum shi zom go do wan ta sha da kun den da ge u ji wa le khre sa na ma go ji cho ya go cha je shu ni na lang go yo ba le wo yo ba o an kim zang chen du yin ba an xian da ji zo to le chobo chobo mango yuwa diye kareyasan diji mungzin chi nyan yaa tashya shunyun naan dawa di mango duus
1: on diji siyariya zo kareyasan chowa naawiyaa gyalo khamdaa chokshi sadari chokshi sadari yun misar kibi mhaku uri shen kaze samdaa nil zwa yon maa zhaa yon maa ri nam kama ri
2: nye diji zo jide shay jitso ki chambay taa naa ki chamsa chambay zo na hiyang taku ki diji ji laa